ஹமங் உனுக் தக் ஹோகலு திருநாக்கா சுகுணம் ஹுத்தைக்கு மகிழ்ச்சி மெகலுக் இல்லை தப்பனும் கையில் பகவத்து துக்கின் பகவத் அக்கன் தோனுக் நக்காச்சுக்கு அங்கல்ல நக்கத்து தாக்கு ஆனி அங்காத்துக்கணும் அவ்வளவு தூக்குள்ளுக்கு அக்கா சித்திரக்கு மாவட்டம் நனக்கு போனும் சாசி குச்சிகளுக்கு இல்லாதளவுக்கு காயங்க நான் குத்தக்கு நில்லை தக்கத்துக்கு மாவட்டு கையில் இல்லை நில்லை தான் காய்ச்சும் தீன் முத்தனம் சாவையாளு தவத்தினாம் இம்னத்தாவ் நான் ஹகத்தீட்டு நயாங்கீட்டு புகுங்கையா கமங் தாவனத்தோ சிவூலக்கு அத் ஹகத்து ஹகத்தகலு நயாங்கத்தோ நாசுக்கு முமையத்து அச்சு நல்ல அச்சுக்கு உயாமுறை கத்துகள் தக்கோ பிம்குணும் உயாம் கத்துலக்கணும் கத்துகள்ல கனாலும்